பிரம்மன் மாஸ்டர் சர்வீஸ் சக்திவான் ஸ்தித்தி மேம் இஸ் மாஸ்டர் சக்திவான்.